குப்பல் திண்டிகள் திண்டிகள் குப்பல் மத்லிப் பட்டம் திம்லி பட்டம் திம்லி பட்டம் மத்லிப் பட்டம் உங்கோல் நிறுத்து கோல் நிறுத்து கோல் உங்கோல் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் மந்தபாத் மந்தபாத் மந்தபாத் மந்தபாத் ஷோட் நூறு போட் நூறு ஷோட் நூறு போட் ஜுக் ஜுக் ஜுக் ஜுக் ஜுக் ஜுக் பீச் வாலே ஸ்டேஷன் போல் ருக் ருக்